தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தரித்த தரித்த